0: உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்குண்டு.
1: நினைத்தால் களிப்பு, கண்டால் மகிழ்ச்சி காதலுக்கு, கள்ளுக்கு எதுவும் இல்லை.
2: When passionately involved in love, the very thought of the beloved delights and seeing him excites. These are experiences which alcohol cannot give.
0: காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை.
1: காதலரை காணும் போது தவற்றை காணேன், காணாத போது தவற்றையே நினைப்பேன்.
2: When he is away from me, I have tons of complaints against him. But when he is around, all those complaints disappear.
0: இழித்தக்க இன்னா செய்யினும் கழித்தார்க்கு கள்ளற்றே கள்வன் என் மார்பு.
1: துன்பம் தந்தாலும் குடியர்க்கு கள் போன்றது காதலனின் மார்பு.
2: Alcohol can bring shame, but drunkards never give up the love of it. So is the embrace of my beloved.
0: பெறாமை அஞ்சும் பெறின் பிரிவு அஞ்சும் அறா இடும்பைத்துள் என் நெஞ்சு.
1: பெறாவிட்டாலும் துன்பம், பெற்றாலும் பிரிந்து விடுவோமோ என்ற துன்பம்.
2: I dread a life without him, but when he is around, the fear of possible separation grips. Oh, love can be so painful.
0: மலரினும் மெல்லிது காமம், சிலரதன் செவ்வி தலைப்படுவார்.
1: காதல் பூவினும் மென்மையென உணர்வோர் சிலரே.
2: Passionate love is softer than a tender flower. Only a few understand this and enjoy it splendidly.
0: தனியே இருந்து நினைத்த கால் என்னை திணிய இருந்ததன் நெஞ்சு.
1: தனிமையில் நினைவுகளும் நெஞ்சை துன்புறுத்தும்.
2: Sitting alone and thinking of my beloved, oh, the pain of separation eats my flesh and spirit.
0: துன்பத்திற்கு யாரே துணையாவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி.
1: துன்பத்தில் துணை நம் நெஞ்சமே.
2: In grief, one's own heart is one's best companion and support.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளஸ்டன் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செய்த போதும் நன்மை தரும், தீய செய்த போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.

அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.

பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளம்

0: தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
1: தென்னமலானும் போடி நீனே என்மை தென் வந்த பயிறு கடினி உங்கள் தந்தையான பேச்சு நிலை ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சு நிலை விதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணியர் சொன்னார் தமிழ்நாடு காவே.

தமிழ்நாடு, கல்வி சிறந்தா தமிழ்நாடு, புகழ் கமல் பிறந்தா தமிழ்நாடு, நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தந்தை உலகினைகள் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நன்றியாலும் செல்ல பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு. சொன்னமல்நாதனும் பொதி நீலே இன்பத்தில் வந்த பயிர காதி நீல, எங்கள் தந்தையர் நாதன்ற பேச்சினே ஒரு சக்தி பேர கிருபூச்சி நீலே. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப் போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடலாசிரியர் தாமரையின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாய என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாயிருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

மணிமுத்தாய் கவலை சுத்தம் அகம் நின்றாலம்பாய் கொஞ்சம் பொழுந்தால் போலாய் பங்கு தயின்றி காற்றல் எங்கும் மென்றை.

0: கண்டோ இல்லை கேப்பா மாலி கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின் வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புன்னுப்பம் என்றே அதுவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய் பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நிசிறி வாவா வெள்ளே
1: பல்லவிட்டு

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெருக்கூட்டமாகும். சமநேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து அண்ணன் குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிற வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழேதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளை போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

0: தேசம் என்ற தோல் கொட்டவும், எங்கள் பாரத தேசம் என்ற தோல் கொட்டவும். தனி காலிலே மனிதர் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய பொருள் கொள்ளுந்தே நம்மள் வேண்டுவதும் இருக்கிறேன். காயத்தைவோ எல்லா காயத்தைவோ கல்வி சாலைப்போம் தலை சாயல செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் சொல்வோம். நல்லி பனிமலை மீதுலாவோம், மணி மேலே கடல் முழுதும் கப்பல் வீழவும். பள்ளி தலைமலை கோயில் சேரவும், எங்கள் பாரத தேசமென்று தோல் கொட்டவும், எங்கள் பாரத தேசமென்று தோல் கொட்டவும். நன்றி.
1: ஹாய், நானும் பறக்கணும். என்கிட்ட கூடதான் அழகான சிறகு இருக்கு. பறந்து பார்த்தா என்ன?
2: நீ
1: பயப்படவே வேண்டாம், நாங்க ஒன்னு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
2: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரதுக்கு எங்களால முடியாது.
1: நீங்க ஒன்னும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
2: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
1: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
2: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
1: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
2: இது யாரோட கிளி குஞ்சு?
1: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல. இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
2: உங்க வீடு எங்க இருக்கு? மரத்துல. எந்த மரத்துல? ஒரு பெரிய மரத்துல.
1: என்ன, ஒரு பெரிய மரமா?
2: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
1: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
2: சரி.

0: பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: ஆ, என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஹா,

0: எங்க அந்த கிளி குஞ்சு?
1: எந்த கிளி குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
1: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
1: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை எனக்கு காப்பாத்துனாங்க.
3: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
4: காத்து,
2: அம்மா
4: இங்க வா, இங்க வான.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
4: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்க அம்மா, நான் வந்துடுறேன்.
3: அவளை விடு பூனையம்மா. வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
4: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
1: காத்து அக்கா இவங்க தான் என்னோட அம்மா.
4: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
5: செல்லம்
0: போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
6: கேட்டு கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டூஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

இது உண்மை இல்ல. தொடரும்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Greetings and welcome you all from Global Center for Siddha Medicine and Research webinar series on women's health. As a first part of this webinar series, we are going to see how to have a healthy menarche among adolescent kids. This is going to be a practical guide session for parents on raising an adolescent daughter navigating significant changes in physical, emotional, and social dimension. This webinar is going to take place on June 28, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Standard Time. This will be conducted by Siddha Doctor from India, Dr. M. Satyavadi, BSMS, MD, Siddha. The whole webinar will be conducted in English and it is open and free to all. Don't miss this eye-opening webinar on healthy menarche. Thank you. Have a great day. Bye.
1: Okay, assents. Bye. புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரையில் எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
2: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
1: எங்க சொல்லு,
2: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
1: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
3: நீங்க ஒரு கேனா.
1: நீங்க என்ன பண்ற
2: அந்த இடத்தை நல்லா தொடச்சு கோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய

தேமிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இறங்கும் அடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: If you are in search of true love, if you are in search of true love, good luck, good luck.
1: காதலை உன் தேடல் என்றால் தேடலை மெய்க்காதல் என்றால் good luck.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: webinar series, we are going to see how to have a healthy menarche among adolescent kids. This is going to be a practical guide session for parents on raising an adolescent daughter navigating significant changes in physical, emotional, and social dimension. This webinar is going to take place on June 28, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Standard Time. This will be conducted by Siddha Doctor from India, Dr. M. Satyavadi, BSMS, MD, Siddha. The whole webinar will be conducted in English and it is open and free to all. Don't miss this eye-opening webinar on healthy menarche. Thank you. Have a great day. Bye.
1: என்னே அருவாலை தூக்குற மாதிரி ஆரம்பிச்சுட்டு பொசுக்குன்னு உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க.
2: அருவாலா போடா கூறுகிட்ட குக்கர். ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எடை போடாம இறங்கக்கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கி இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான்.
1: இப்ப என்ன சொல்றீங்க நீங்க?
2: அதாவது இப்ப நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப அவன் வாரானா போறானு போய் பாருங்க.
1: உங்க ஆட்டையில இது புது ரகமா இருக்கு.
3: அண்ணே கடையை பூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானே.
2: பூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய் அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவன

0: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.
1: கேட்டலே சிறந்த செல்வம்.
2: The ability to listen and learn from the learned is the sublimest of all wealth.
0: செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்.
1: அறிவுக்கே முதலில் உணவு, பின்பே வயிற்றுக்கு.
2: First feed your intellect by listening to the learned, then feed your stomach.
0: கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை.
1: கேள்வி அறிவு தளர்ச்சியில் தாங்கும் ஊன்றுகோல்.
2: If you do not have a formal education, develop the habit of listening to the learned. Knowledge acquired in this way will benefit you in difficult times.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்.
1: எதுவாயினும் சிறந்தன கேட்பதே பெருமை.
2: Listen to good and great things, even just a little. This will be very beneficial to you.
0: கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி.
1: கேள்வியறிவு பெறாத காது கேளாத காதே.
2: If you do not listen to the learned, you might as well be deaf.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
2: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா
3: விளையாட்டு.
1: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
2: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
3: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
1: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்று.
2: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
3: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted play doll.

0: Integrative medicine is the healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: நெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

மகனே, இனி அறம் உறங்குமா? வீரன் உறந்தர் எம்மையால்

0: போலீஸ் அம்மக்கேடையா இருக்காரு, பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா? நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போற?
1: January 1st அவர் பர்த்டே அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போறேன்.
0: இதே கார்டு?
1: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணாருன்னு. ஒருத்தரை தவிர மும்தாஸ்

சிறகை.

உள்ளமெங்கும் இசைமழை, தரணியெங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா டி அசி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: machine.
1: Take everything.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம் பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நீர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டிக்கல் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு அமெரிக்க தமிழ் வானொலியின் காலை நேர சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு செல்வோம் நேர்களே. இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுதி

0: வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளசன்ட் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.
2: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
3: தென்னமல்லானனும் போடினேன்மை தென் வந்த பயிறு கடினே தந்தையான பேச்சினே ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சினே வீரம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல கால புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணிய சொன்னார் தமிழ்நாடு காவேரி தென்பனை பலாறு தமிழ் கண்ணில் வயதை பொறை நதி மேவியார பலவோர திருமினி செலுத்தார் தமிழ்நாடு கல்வி சிறந்தார் தமிழ்நாடு புகழ் கமர் பிறந்தார் தமிழ்நாடு நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகில் தந்த வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு நன்றி அழும் செல்வ பரிகாரம் என்றும் மலையாரம் படைத்த தமிழ்நாடு சொன்னமல்நாதனும் பொது நீலே இந்த தென் வந்த பயிர கதினே எங்கள் தந்தைய நடந்த பேச்சினே ஒரு சக்தி பிறக்கிற பூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். 7 வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்பு தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஓர் ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ்
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை

நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடல் ஆசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தி இருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவி ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

பாலாகி அந்த போயும்.

கண்டோ இல்லை கேப்பா மாலி கண்டோ தொண்ணுப்ப கண்ணம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின் வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புண்ணுப்பம் என்றே அதுவும் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய் பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நீ சீரி வாவா வெள்ளே பை சொல்லவி எல்லாம் படிகட்ட பல வீட்டில் சொல்லக்கூ சரியா செய்ய சோ சோ சார்

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெரு கூட்டமாகும். சம நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து அந்த குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளுப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மறைத வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும், இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவாக.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கே தமிழ் தமிழ் எங்க மூச்சு.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி மூச்சே.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

ரசமென்றோம் எங்கள் பாரத தேசம் என்ற தோல்கட்டவம் கொல்லி போதல தனி காலில் மன்னிகள் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய பொருள் கொள்ளுந்து நம்மள் வேண்டுவது மேற்கிறேன் கல்வி சார்ந்த செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: ദേശത്തിന്റെ തോൽ കൊട്ടവും നിങ്ങൾ വാഴുന്ന ദേശത്തിന്റെ തോൽ കൊട്ടവും നന്ദി.
1: அழகான சிறகு இருக்கு, பறந்து பார்த்தா என்ன
2: நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
1: வா. சரி.

0: அதோ பெரிய கிளி. ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: ஆ, என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு?

0: எங்க அந்த கிளி குஞ்சு?
1: எந்த கிளி குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: பெரிய மரம்
1: எனக்கு தெரியாதே,
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
1: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க.
3: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
4: காத்து,
2: அம்மா
4: இங்க வா, இங்க வாண்ண.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்ல விடுறதுக்கு வந்தேன்.
4: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
3: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்ல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
4: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
1: கிளி குஞ்சி, காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா.
4: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
0: போடு போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
5: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டூஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Greetings and welcome you all from Global Center for Siddha Medicine and Research webinar series on women's health. As a first part of this webinar series, we are going to see how to have a healthy menarche among adolescent kids. This is going to be a practical guide session for parents on raising an adolescent daughter navigating significant changes in physical, emotional, and social dimension. This webinar is going to take place on June 28, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Standard Time. This will be conducted by Siddha Doctor from India, Dr. M. Satyavadi, BSMS, MD, Siddha. The whole webinar will be conducted in English and it is open and free to all. Don't miss this eye-opening webinar on healthy menarche. Thank you. Have a great day. Bye.
1: அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
2: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறது இன்னும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ். இது வந்து இங்கிலீஷ் மஃபின், அதில் செய்கிற ஒரு சாண்ட்விச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறது. இது உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு எலகண்டாகவும் இருக்கும். அதாவது கூட நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வச்சு நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்றா கூட நீங்கள் அதை சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இதை எப்படி சாப்பிட்றேன் செய்கிறதுன்னு சொல்லி நான் சொல்லித்தாரேன். இதுவும் நான் நாலு பேருக்கு ஏற்றளவு தான் நான் சொல்கிறேன் தாரேன். நீங்கள் போய் கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் மஃபின்னு சொல்லி விற்கும். அது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தானே, அது உண்மையில் ஹெல்த்தியாக தானே இருக்குமே சொன்னால் அது கிணக்க கலோரிஸ் இருக்காது. அதில் மற்ற நாங்கள் எக் பந்து வச்சு சாசேஜும் வச்சு சாப்பிடல. எங்களுக்கு காலையில் தேவைப்படுற ஒரு ஃபுல் ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்களுக்கு அதில் கிடைக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நடுக நாங்கள் மா பொருளாவே சாப்பிடாமல் நாங்கள் இப்படி சாப்பிட்றது வந்து எங்களோட உடம்புக்கு கிணக்க நன்மை தரும். இதுக்கு சைடாக வந்து நாங்கள் வந்து சிட்ரஸ் வந்து அதாவது ஆரேஞ்ச் வச்சு சின்ன சின்ன டைனி ஆரேஞ்சஸ் இருக்குது அந்த ஆரேஞ்ச் வாங்கிச்சு. கிரேப் ஃப்ரூட் அதாவது அந்த நாரத்தங்காய்னு சொல்கிற அந்த அதுகும் வச்சு சாப்பிடக்கல. இது நல்லா இருக்கும். சைடாக ஃபுல்லாக வைட்டமின் சி எல்லாம் பெறும். ஒரு கிளாஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஆரேஞ்ச் ஜூஸ். அது வந்து ஃப்ரெஷ் ஆரேஞ்சோ அல்லது நீங்கள் வாங்குகிற பேக்கெட் ஆரேஞ்சோ பரவாயில்லை. நான் வந்து வித்தியாசம் நான் வந்து இந்த ஒரு நாளுமே நான் அறிஞ்சு நான் இங்கே கடையில் வாங்குகிற ஆரேஞ்ச் ஜூஸ் நான் குடிக்கிறதே இல்லை. ஜூஸாக வாங்கினா நான் குடிக்கவே மாட்டேன். எங்களோட வீட்டில் எல்லோரும் குடிப்பாங்க என்ன தவிர எனக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சு தான் நான் குடிப்பேன். அதேனோ எனக்கு இந்த பேக்கெட்ஸில் வாரதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த ஜூஸும் குடிக்க மாட்டேன். நான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் இட்ஸ் ஓகே என்ஜாய், ஆனால் என்ன விட்டுருங்கன்றே சொல்லிடுவேன். இந்த புழிஞ்சு நான் அது குடிக்கிறேன். நான் நீங்கள் முடிஞ்சால் புழிஞ்சு குடிக்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அது வந்து இப்போ ஈஸி. இப்போ உங்களுக்கு உறைஞ்செல்லாம் புளியறதுக்கெல்லாம் 10-20 ரூபாய்க்கெல்லாம் அந்த மெஷின்கள் இருக்குது. வாங்கி நீங்கள் டக்குண்டு அதில் பிடிச்சிங்கண்டாலே அது தானாகவே புழிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்குவீஸ் பண்ணுறது இருக்குது. வெரி சிம்பிள், 2-3 மினிட்ஸ் ஜப் தான் அது. எப்போவுமே இந்த கன்சன்ட்ரேஷன் விற்பாங்க, ஜூஸாக விற்பாங்க. அதுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான கெமிக்கல்ஸ் ஏதோ ஒன்று போட்டு தான் அதை பாதுகாக்கிறாங்க, இல்லாட்டி அது தான் இருக்காது. எப்போவுமே இதை ட்ரை பண்ணுங்க. நீங்களே செய்து சாப்பிட்றத குடிக்கிறத எல்லாத்தையும் நாங்களே எங்களோட கையால் செய்துட்டு சாப்பிடல கொஞ்சமாவது நாங்கள் இந்த கெமிக்கல்லிருந்து விடுதலை ஆகலாம்ன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். அது நான் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது நான் எனக்கு அட்லீஸ்ட் எனக்காவது செய்ய வேணும்னு சொல்லி நிற்பேன். இப்போ எந்த ஹஸ்பண்ட் சொல்லுவேன் இருக்கிற வேலைக்குள்ளே என்னத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் இதை குடி. நான் சொல்கிறேன் ஓகே நான் என்ன அதை குடிக்கிறேன், நீங்கள் வேணுமென்னா நீங்கள் குடிங்கோ. அண்டு அது வாங்கி கொண்டு வச்சு அவங்க தான் குடிப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நான் பழக்கலாம். நான் வந்து 2 தரம் 3 தரம் பிடிச்சி கொடுத்து விட்டால் அப்புறம் அதுதான் தேவைன்னு நிற்பாங்க. நீங்கள் செய்யலாம். என்ன, ஒரு 4 ஆரஞ்ச் தேவைப்படும் ஒரு கிளாஸ் ஜூஸ் வர்றதுக்கு. அது நல்ல உங்களுக்கு நிறைய வைட்டமின் சி ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும். என்ன அந்த அப்படியே அந்த அதில் இருக்கிறது அவ்வளோத்தையுமே நாங்கள் எடுக்கல. ஓ, ஸோ நீங்கள் நிறைய வருத்தங்கள்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணப்படலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு கிழமையில் 4 தடவையாவது குடியுங்கோ. நல்லா அடுத்து நைஸ் காஃபி இதுக்கு தேவை. ஒரு நைஸ் காஃபி உண்டு, அது குடிக்காட்டி கூட பரவாயில்லை. ஆனால் அந்த அது குடித்தா தான் நாங்கள் என்னதான் சொன்னாலும் என்னதான் செய்தாலும் அந்த காஃபியை மட்டும் விட மாட்டோம். என்ன, ஒரு காஃபி ஒரு டீ நல்லா ஹாட்டாக இருக்கணும், நல்ல சூப்பரான பாலெல்லாம் அளவாக விட்டு செய்யணும். அது இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 4 இங்கிலீஷ் மஃபின். அந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வாங்கிக்கொள்ளுங்க, அது குட்டியாக இருக்கிறதுக்கு நீங்கள் அது பத்தாது போதாது. 4 இங்கிலீஷ் பெரிய மஃபின், மற்றது அது 4 முட்டை. சுவைக்கேற்ப உப்பு, ஆனால் குறைச்சி போடுங்க. என்ன, சீஸ் போடுறதால அதில் உப்பு இருக்கும். சீஸ் போடாதாக்க நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மிளகுத்தூள், அது பேப்பருக்கு ஒரு மிளகுத்தூள் போட்டால் தான் அது ஒரு கிடைக்கும் எங்களுக்கு. அதுக்காக நல்ல மிளகுத்தூள், அதை ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் ஆயில் ஓ பட்டர். பிறகு 4 ஸ்லைஸ் சீஸ், அமெரிக்கன் சீஸ் தான் நான் போடுறேன்னா நீங்கள் என்னென்னா நீங்கள் போடலாம். உங்களுக்கு பிடிச்ச சீஸ் அல்லாட்டி கொண்டு இருக்கிற சீஸை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து லெட்டர்ஸ், ரொமெயின் லெட்டர்ஸ் வாங்கிக்கொள்ளுங்க. இதுக்காக தான் நல்லா இருக்கும். ரொமெயின் லெட்டர்ஸ் என்ன, அந்த லீஃபாக பெரிய நீளமாக கிடைக்கிற அந்த அந்த ரொமெயின் லெட்டர்ஸ், அது அந்த லெட்டர்ஸ் தான் சூப்பராக இருக்கும் இதுக்கு. அடுத்து ரெட் ஆனியன், பெரிய பம்பாய் வெங்காயம், சிவப்பு பம்பாய் வெங்காயம். ஏன் ரெட் போட சொல்கிறேன்னு சொன்னால் காரம் குறைவாக இருக்கும். சாண்ட்விச்சஸுக்கு ஒவ்வொரு ரெட் போடையில் உங்களுக்கு காரம் குறைவாக இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்லைஸ் ஆனியன் இவ்வளோ தான் தேவை. நீங்கள் விரும்பினா நீங்கள் டொமேட்டோஸ் வைக்கிறேன்னா நீங்கள் டொமேட்டோஸ் வைக்கலாம், எனக்கு பிடிக்காது. இந்த சாண்ட்விச்சுக்கு எனக்கு லெட்டஸும் இந்த ஆனியனும் தான் பிடிக்கும். இப்போ செய்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் சிட்ரஸ்னால் நீங்கள் ஆரேஞ்ச் இருந்ததுன்னு சொன்னால் ஆரேஞ்சை வாங்கி நீங்கள் உரித்து அதை சுளையில் ஒரு பவுலில் போட்டுக்கொள்ளுங்கோ. இந்த கிரேப் ஃப்ரூட் அதையும் நீங்கள் உரிச்சிட்டு அந்த சுளையும் எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ள போடுங்கோ. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஹனியை விட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கொள்ளுங்கோ. அது இருக்கட்டும் ஒரு சைடில். இப்போ பிளேட்ஸ் 4 எடுத்து ரெடியாக வச்சுட்டு இங்கிலீஷ் மஃபினை நீங்கள் டோஸ்ட் பண்ணுங்கோ. அந்த நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணாதீங்கோ, கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் காணும். அதை டோஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கோ. முட்டையை ஸ்லைட்லி பீட் பண்ணுங்கோ. ஒவ்வொரு முட்டையாக ஸ்லைட்லி பீட் பண்ணிவிட்டு பேனில் போட்டு பேனை சூடாக்கிட்டு அதில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுங்கோ. அந்த திருப்புகிற நேரம் அந்த சீஸை மேலே வச்சிருவோணும். அப்போ அந்த கீழே குக் ஆகிற நேரம் அது மேலே சீஸ் வந்து மெல்ட் ஆயிரும். அதை அப்படியே எடுத்து இந்த இதில் வையுங்கோ. வச்சுட்டு ரொமெயின் லெட்டர்ஸ் அந்த அதை வந்து நல்லா கழுவி உதறி தண்ணி இல்லாமல் எடுத்து அதை ஒரு சாண்ட்விச்சுக்கு ஒரு ஃபுல் லீஃப் காணும் நீளமாக இருக்கும். அதை ஃபோல்ட் பண்ணி அந்த அதிர அளவுக்கு எடுத்து அதுக்கு மேலே வச்சுக்கொள்ளுங்கோ. அது நடுவில் அதை ரெட் ஆனியனையும் ஸ்லைஸ் பண்ணி அதையும் வையுங்கோ. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மெட்டதால் மூடிட்டு வடிவா பிளேட்டில் வச்சுட்டு சைடில் நீங்கள் இந்த ஆரேஞ்சஸை வையுங்கோ. இதுக்கு கூட நீங்கள் சாசேஜ் உங்களுக்கு நீங்கள் விருப்பம்னு சொன்னால் அப்படி சாப்பிட்ற ஆக்கலன்னு சொன்னால் நல்ல ஸ்லைஸ் பண்ணின சாசேஜ் இருக்குது. அப்படி இல்லாட்டி லிங்க்ஸ் இருக்குது, சின்ன சின்ன லிங்க்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் லிங்க்ஸ் என்று சொல்லி விற்கிது. அதை வாங்கி கூட நீங்கள் அது ப்ரீ குக் பண்ணினது வாங்கினீங்கன்னாலே நீங்கள் அதை சும்மா பேனில் போட்டு சூடாக்கினாலே காணும். அதையும் வச்சு இந்த ஆரேஞ்ச் சாலடையும் அந்த அதையும் ஒரு இதில் சின்ன சின்ன குட்டி பவுல் இருந்தால் அதில் வச்சு அதையும் அந்த பிளேட்டில் வச்சுட்டு ஆரேஞ்ச் ஜூஸும் காஃபியும் வச்சு வடிவாக செட் பண்ணி போட்டு எல்லோருமா இருந்து நீங்கள் அதை வடிவாக சாப்பிடலாம். இது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தனியை முட்டையை சீஸோட சாப்பிட்றத விட இந்த லேட்டஸ் ஆனியன்ஸ் கடிக்கல ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட் டொமேட்டோஸ் இல்லை இதெல்லாம் அப்படி இதில் வேறு எடுக்கிறேன்னு சொல்லி அப்படி ஜோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எக்கன் சீஸை வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இந்த இதை நீங்கள் வடிவாக செய்து சாப்பிட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு அவங்களோடையும் ஷேர் பண்ணலாம். எங்களோட மேனோலிக்கும் உங்களோட அபிப்பிராயங்களை தரலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இன்றும் பெற்றுக்கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் இங்கிலீஷ் மஃபின் வித் எக் அண்ட் சீஸ். சாண்ட்விச் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாக இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக.
0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is the healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் ஊடாக.

0: தமிழ் எங்கள் மூச்சு. டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: Greetings and welcome you all from Global Center for Siddha Medicine and Research webinar series on women's health. As a first part of this webinar series, we are going to see how to have a healthy menarche among adolescent kids. This is going to be a practical guide session for parents on raising an adolescent daughter navigating significant changes in physical, emotional and social dimension. This webinar is going to take place on June 28, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Standard Time. This will be conducted by Siddha Doctor from India, Dr. M. Satyavadi, BSMS, MD, Siddha. The whole webinar will be conducted in English and it is open and free to all. Don't miss this eye-opening webinar on healthy menarche. Thank you. Have a great day. Bye.

நேர்களை தமிழ் இந்த வாரத்தின் முக்கிய செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக பல மாதங்களாக நீடித்த அமெரிக்க ஈரான் போர், இரு நாடுகளும் இடைக்கால அமைதி மற்றும் பேச்சுவார்த்தை கட்டமைப்பை உருவாக்க ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஹர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை உலக சந்தைகளில் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் ஒப்பந்தத்தின் நீடித்த நிலைத்தன்மை குறித்து பல நாடுகள் இன்னும் எச்சரிக்கையுடன் உள்ளன. சில பகுதிகளில் பதற்றம் தொடர்கின்றது. G7 உச்சி மாநாடு பிரான்சில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முக்கிய பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் முக்கியமாக பேசப்பட்டவையாக உக்ரைன் போர், மத்திய கிழக்கு நிலைமை, உலக பொருளாதாரம், பாதுகாப்பு செலவினங்கள், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு ஆகிய தலைப்புகள் இந்த மாநாட்டில் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உலக பாதுகாப்பு சூழ்நிலைகள் வேகமாக மாறி வருவதால் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. 3வது ஆண்டு எட்டியுள்ள உக்ரைன் போர் இந்த வாரமும் உலக கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. ரஷ்யா பல நகரங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ராணுவ இலக்குகள் மீது நீண்ட தூர ட்ரோன் தாக்குதலை அதிகரித்துள்ளது. G7 நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்க உறுதியளித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் கனடா மெக்சிகோ இணைந்து நடத்தும் 2026 பிபா உலக கோப்பை தற்போது மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வாக மாறியுள்ளது. 48 அணிகள் பங்கேற்கும் இந்த உலக கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொடராக கருதப்படுகின்றது. போட்டிகளுடன் சேர்ந்து பாதுகாப்பு, பயணம், ரசிகர்களின் வருகை மற்றும் பொருளாதார தாக்கம் போன்றவை உலகளவில் பேசப்பட்டு வருகின்றன. இந்த வாரம் ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலை தாக்கியிருக்கின்றது. பிரான்சின் பல பகுதிகளில் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. பல வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்தில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது நாட்டின் வரலாற்றிலேயே மிக கடுமையான ஜூன் மாத வெப்பமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். காலநிலை மாற்றம் உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வெப்ப அலை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. June 20 உலக அகதிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் கணக்குகளின்படி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் போர், வறுமை மற்றும் அரசியல் நெருக்கடிகளால் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். பல நாடுகள் அகதிகளின் பங்களிப்பை நினைவு கூறும் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றன. இந்த வாரத்தின் இறுதி நாளான June 21 சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்பட்டது. 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் மன அமைதி மற்றும் விழிப்புணர்வுக்கு யோகா முக்கியம் என்ற செய்தி வலியுறுத்தப்பட்டது. உலக பொருளாதாரத்தில் இந்த வாரம் முக்கிய கவனம் பெற்றவை எண்ணெய் விலைகளின் ஏற்ற இறக்கங்கள், மத்திய கிழக்கு பதற்றம், உலக வர்த்தக மாற்றங்கள், பாதுகாப்பு செலவின உயர்வு, எரிசக்தி சந்தைகளில் நிலைத்தன்மை ஏற்படுமா என்பது முதலீட்டாளர்களின் முக்கிய கவலையாக உள்ளது. இந்த வாரத்தின் முக்கிய செய்திகளாக இவை இடம்பெற்றிருந்தன. மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலியின் ஊடாக சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.